மஞ்சள் கலகையால மஞ்சள் நாம் மஞ்சள் நான் போல ஆ காரஜ கரி சொல்லு ஹ காலி காலி சௌத்தா வீ கர சப்ஜெக்ட் ஹுந்தா பாய் ஜேதா ஜி நே சௌத்தா பிரஷ்ன கீதா சி மாயா பாரே சானனா பாவ மாயா ஆலே சுனே மாயா பாரே சானனா பாவ தே குரு தேக் பஹாதர் மஹாராஜ் கேந்தே ਸਿੱਖ ਮਾਇਆ ਜੋੜਨ ਵਾਲੇ ਬੰਨੇ ਨਾ ਜਾਵੇ ਇਹ ਗੱਲ ਕਈਆਂ ਨੂੰ ਮਾੜੀ ਜੀ ਉਸ ਤਰ੍ਹਾਂ ਲੱਗੇਗੀ ਸਿੱਖ ਮਾਇਆ ਨੂੰ ਜੋੜਨ ਵਾਲੇ ਪਾਸੇ ਨਾ ਜਾਵੇ ਮਾਇਆ ਜੋੜਨ ਲਈ ਰੱਬ ਨਹੀਂ ਦਿੰਦਾ ਮਾਇਆ ਪਰਉਪਕਾਰ ਤੇ ਵਰਤੀ ਜਾਵੇ ਇਹ ਆਪਣੀ ਲਿਮਟ ਤੋਂ ਵੱਧ ਹੈ